பருவனம் வாட்டிச்சேயா. லாமத் பவுண்டோ லாமத் பாப்பா என் பவுண்டோ சத்தப்பக்க லாமத் லாமத் பாஜிப்ப குறிய ஹிலாங் லாமத் பல சபுத்திக்கா ஜதே மச்சன் எம்பசார் மச்சன் எம்பசார் ரத்தத்தங்க நக்மனாரத்தா Apanya keingatan setempo betapa di atasnya gunung. Inya keingatan perlamin pelajaran akan dewa batara neraca. Lapa pelompat lalu parkir ayat menjadi final.